ரிஹான் பாஜவர்சி சைட் அடையிற மன்னா ரிஹான் தாஸ் ஃபார் தி மெசேஜ் கவலே. நெக்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் தரிக் பாய் ஸ அரிஷயமா த புனீர்னா புரோகிராம் தே அவர்மா அவாஸ் சஃபா தே அட்டக் ரெடி பானே பேகாம் ரெடி பானே ஹம் அஸ்ஸலாமு நம்ம கபூல் கவா அலைக்கும் அஸ்ஸலாம் தீன மன்னா லோய ஹசஷி சாஸ் ஃபார் தி மெசேஜ் கவலே. பல முக்த மெசேஜ் ரகலி தே சா முக்த மெசேஜ் கடி தே வைக்கனச்சி சாஸ் ஹுரியமா த தீர்னா பாய் மா இஷ்மா பியூட்டி கிரீம் ரவடி தி நோ زما مخ اویلی وو نو اغا اغي پرابلم ای رالا ختم کو صحیح ده بالکل د چا مخ اویلی وی اغي ته پر چکم اشما بیوٹی کریم ده امر دسم الاول شدل ما اشما رائس فیس واش کوم دیگه نا امر دسم الاول شو خیز دې ته پر چکم مین چکم فیس واش دی اغا غدی اشما چکم ڈیلی کنٹرول فیس واش چکم دیگه نا ورته استعمال کی نو دا بدن سلام مکمل ختم شو دی وجه مونږه ختم کړی دی ډیر زیاته مننه کوم تاسو میسج کولی